நம்ம தாத்தி சித்தம்ம டாரண்டினோ கி தசமி ஃபில்லம்ம தாத்தி சின்னம்ம.

அசையும் wild made imagination அப்பகுறைய பகலுறைய in anticipation of precipitation night.